தூக்கத்து கடபட சல்ல சல்ல லடுக்கே, தூக்கத்து கடபட பாய் பாய் படுக்கே. தூக்கத்து கடபட சல்ல சல்ல லடுக்கே, தூக்கத்து தடபட பாய் பாய் படுக்கே. தூக்கத்து கடபட சல்ல சல்ல லடுக்கே.